0: ஹாஸ்பிஸ் பாலிசி எஸ்எல்ஐசி லைஃப் ஜீவித ரக்ஷன் ஒப்பு இமியன் டைம் இருந்த 11th போனஸ் பிரதிலாபி அகைய ருபியல் கூட்டி 1460 இக்மவாய் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் பியகுமின் மவகுமின்
1: இதிவன ஒபே நிவசட ஸ்தரம் டைல் வர்க நான காமர கட்டல வகக்கீமக் சைத்தவ பாசு மிலட மனம் பீரி பாத்வையா நிவச லசன கரண ஒபேம தன எம்பிலிபிட்டிய மித்தினிய மாத்தர கால
2: நவீன சந்திவேகையாக சுப்பிரிம் அன்லிமிடெட் வெனஸ் ஆட்டி லங்காவே எக்கம ஸ்தாவரம இன்டர்நெட் ஜாலய SLT மொபைல் ஃபைபர் வித்தின் டென் அன்லிமிடெட் பேக்கேஜ் ரசாக் மாசக்கட ரூபாய் 5900 சிட்ட ஒபத் மேம வாசி லபா கெனிமட 0.71546600 வாட்ஸ்அப் கர வென் கரவா கன்ன நெத்னாம் ஒபே நகரேட்டன நெட் FM சஹ SLT கண்டாய மஹமுவி மேம வாசி அதம லபா கன்ன
3: ஜூலி 22 வெலிகம் சூப்பர் மார்க்கெட் அசல பிரதீக்ஷாவ

0: மந்தாரம் வித் தரங்கா.
1: ஸ்ரீ லங்காவை பிரதம வதாவட ரைனோ ரூஃபிங் விதின் ஹந்துன்வா தின ரைனோ பிரிமிய ஜல பிரதிரோதி மதுபிட ஆரக்ஷணை சைத ரூஃபிங் ஷீட். Rhino Roofing within Nandunwa Dina. Rhino Premier Roofing Sheet. Petty Vistra Sandhaal. Dahatunai Anuhaya Amatana.
2: Medapara LPL Cricket Unusuma. Juli Dahat Vanadasita Saji Viva. Pure Mobile Epic in Free Balana. SLT Mobitel Pure TV. Nila Vikashana Sahakaru.
3: Been there.